0: வீரம்மா பார்க்கே துர்கா பீமவரம் 1 செல் நம்பர் 6304327391.
1: பிரம்மச்சரிச்சித்த நுச்சி ஒக்க மன்சி பாட்ட வின்னார் கதா. இப்படு வி மதுசூதன் ராவ் தர்சகத்வன்லோ 1967லோ விடுதலைன சித்திரம் மன்சி குட்டும்பம். அக்கினனி நாகேஸ்வர் ராவ் ஷாவுகாரி ஜானகி ஜண்டகா நட்டின்சினா ஈ சித்திரம் நுச்சி பி சுசீல கானம் சேசினா மனசே அந்தாள பிருந்தாவனம் பாட்டு வின்டாரு. ரச்சனா ஆச்சாரிய ஆத்ரேய, சங்கீதம் எஸ்பி கோதண்டபாணி. மரி பாட்டு வினண்டி.